ஹமகஷ்வரம் மணி திக்கக்கும் திமன் ரஸ்கலாங்க இன்சானா ஹெத்தவிக்கம் எ இன்சானா நேங்கினியே ஃபஹ எஹாரும் ஏனாவணி ஃபாளுவே பயாவெகம் வா திகொழுவெரியக்கம்கே.

0: திவே எஃப்எம் 90.1 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல் வாத்திய நுமுக அபதுஸ்
1: ஏக பாத காயச்சி ஆத லாஸ் வெஜ்ஜி
2: ஆத லாஸ் வெஜ்ஜி ஃபூ ஹிம் ஹெங்கின ஹிங்க பதிவே எஃப்எம் அங்கன நிக்கோ ஷோ எத்தோ பலாலோ
3: லஞ்ச் பிரேக்
4: ಹೊನಿರ್ಫಿಯವಾ ಕೊಮ್ಮೆ ದುವೆಹೆಗೆ ಮೆಂದರು ಏಕೆ ಜಹಾಯರು
3: ನುವದಿ ಹೆಕೆ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ದಿವೆ ಎಫ್ಎಂ.

0: வாட்ஸ் ராங் வித் மீ? ஏகமாக்கோ அது எஃப்ஆர்ஐஎஸ் பத்தல் வாண்ணமா?
1: ஹிமேங்கமுக சுதும் சருவாய புனவுணும் கொட்டரிய வதிவுமாயக்கு கொம்முஷு மேகா மடுமடும் சருவாய சஹாலிவுணும் மீஹாயங் ஆஸ்வவா பதலாமெது ஜமீரா சுவா குறவுணும் அனிக்காவி சதுகுய குடைய சருவாய பலாலிவுணும் மிஹாரே தெலுதுகா மாயுஸ் கம்கே நிஷான் தவ்வே ஹஷிஃபுரா ஃபுன் நேவாய்வெஸ் தூக்கொல்லிவுணும் குடகெங்கொஸ் லியா மேஸ்மதி பேவுமஃபோ ஏனா அவஸ்வெகதி தெவ்வெஃபஹுரி ஹெதுந்த பதல் குரங் ஃபினீகே அசருவெஸ் இஹுசாஸ் குரவுணி தெங்க்.